0: அண்ணா எங்க கொஞ்சிச்சா இரகு
1: எங்கதால புரிச்சு சேகர
0: தானே
1: தாதான சேகர இ கிருஷில புரிச்சு தால புரிச்சு துல்ல
0: இரகு தாதாண்டி வெங்க பண்ணா
1: எஞ்சி நான் பண்பு நான் மாற வாவான முனித கிருஷி மந்தனால புலே தால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்கா லாப தூ அரகே திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவர மணிப்பந்த குள்ளுவனா நினான் தூ நான் அஞ்சதால தோச்சி பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணு பரீட்ச மல்தாரா
1: இவர மணிப்பந்த குள்ளு மண்ணு நேர்ல பரீட்ச
0: அந்த வெங்கப்பண்ணா நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணு பரீட்சைக்கு கொரடு அகிலு ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகாரம் பண்பேர்
1: சேகரா ஓல் மல் பெரிய
0: அவு நம்ம உஜிரடி உண்டு
2: அந்து நிக்கின ஜாகத மண்ண பரீட்சை மல் பொடுந்துள்ளார அஞ்சாண்டா நிக்கின புதரு கிராம சர்வே நம்பர் அஞ்சனே மண்ணுத மாதிரி தொட்டுகு உஜிரே எஸ்டிஎம் காலேஜ் த கேம்பஸ் உடுப்புன மண்ண பரீட்சா கேந்திர குபலே போன் நம்பர் 97 3 1 4 0 8 8 ஆஜி போன் நம்பர் கூடரா 97 3 1 4 0 8 8 ஆஜி

0: அண்ணா என் கொஞ்சம் சா இறகு
1: எங்கதால பொறிச்சு சேர்க்கறேன்
0: தானே
1: தாதான சேர்க்கறேன் இ கிருஷில பொறிச்சு தால பொறிச்சு இது இல்ல
0: இறகு தாதாண்டி வெங்க பண்ணா
1: எஞ்சி நான் பண்பு நான் மாறேன் வாவா நம்மளது கிருஷி மந்தனால புலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டம் தூது தூது சாக்கான் லாப தூ அரகி திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னாலானே பரா
1: இவர மணிப்பந்தை குள்ளுவானா நினான் தூ நான் அஞ்சதால தோச்சிங்க பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணு பரீட்சை மல்தாரா
1: இவர மணிப்பந்த குள்ளு மண்ணு நேர்ல பரீட்சை
0: அந்த வெங்கப்பண்ண நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணு பரீட்சைக்கு கொரடு அகில் ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகார பண்பேரு
1: சேகரா
2: ஒரு

0: அண்ணா எங்க கொஞ்சிச்சா இறகு
1: எனக்கு தாள பொறிச்சு சேர்க்கற
0: தானே
1: தாதான சேர்க்கற இ கிருஷியில பொறிச்சு தாள பொறிச்சு இதுல
0: இறகு தாதாண்டி வெங்க பண்ணா
1: எஞ்சி நான் அந்த பண்பு நான் மாறேன் வாவா நம்மளது கிருஷி மந்தனால புலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டம் தூது தூது சாக்கான் லாப தூ அரகி திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவரமணி இப்பந்தே குள்ளுவானா நீனான் தூ நாக்கு அஞ்சதால தோச்சிங்க பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணு பரீட்சை மல்தாரா
1: இவரமணி இப்பந்தே குள்ளு மண்ணு நேர்ல பரீட்சை
0: அந்த வெங்கப்பண்ண நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணு பரீட்சைக்கு கொரடு அகில் ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகார பண்பேரு
1: சேகரா
2: ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನಾನು ಡಾಕ್ಟರ್ ಸತೀಶ್ ಚಂದ್ರ ಎಸ್, ಕಾರ್ಯದರ್ಶಿ ಶ್ರೀ ಧರ್ಮಸ್ಥಳ ಮಂಜುನಾಥೇಶ್ವರ ಶಿಕ್ಷಣ ಸಂಸ್ಥೆಗಳು ಉಜಿರೆ. ಶ್ರೀ ಧರ್ಮಸ್ಥಳ ಮಂಜುನಾಥೇಶ್ವರ ಶಿಕ್ಷಣ ಸಂಸ್ಥೆಗಳು ಉಜಿರೆ ಇದು ಅನೇಕ ಶೈಕ್ಷಣಿಕ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳ ಮೂಲಕ ಜನರನ್ನು ತಲುಪುವಂತಹ ಪ್ರಯತ್ನವನ್ನು ಕಳೆದ ಹಲವು ದಶಮಾನಗಳಿಂದ ನಿರಂತರವಾಗಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದೆ. ಇದೀಗ ಉಜಿರೆಯ ಶ್ರೀ ಧರ್ಮಸ್ಥಳ ಮಂಜುನಾಥೇಶ್ವರ ಕಾಲೇಜಿನ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ ಕೇಂದ್ರ ರೇಡಿಯೋ ನಿನಾದ 90.4 FM ಈಗ ಮತ್ತಷ್ಟು ವಿನೂತನ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳ ಮೂಲಕ ನಿಮ್ಮನ್ನು ತಲುಪಲಿದೆ. ಜನ ಸಮುದಾಯದ ಧ್ವನಿಯಾಗಿ ಮಾಹಿತಿ, ಶಿಕ್ಷಣ, ಆರೋಗ್ಯ, ಸ್ಥಳೀಯ ಸಂಸ್ಕೃತಿ ಹೀಗೆ ಹತ್ತು ಹಲವು ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಇಲ್ಲಿ ನಿಮಗಾಗಿ ನಿರಂತರ ಬಿತ್ತರಿಸಲ್ಪಡುತ್ತಿವೆ. ಈ ಪ್ರದೇಶದ ಎಲ್ಲ ಪ್ರಾದೇಶಿಕ ಭಾಷೆಗಳ ಮೂಲಕ ಮೂಡಿಬರುತ್ತಿರುವ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನು ತಾವು ದಯವಿಟ್ಟು ಕೇಳಿ ಆನಂದಿಸಿ. ಕೇಳ್ತಾ ಇರಿ ರೇಡಿಯೋ ನಿನಾದ 90.4 FM. ಇದು ಜನಮನದ